0: रेडियो मॉरिशस
1: 800 किलोहर्ट्ज़ पर ये है रेडियो मॉरिशस।
0: रेडियो मॉरिशस,
1: रेडियो मॉरिशस,
2: सिल्वर नेरम, सिल्वर नेरम।
3: அன்பு சிறுவர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சிறுவர் நேரம் 12 மணி முதல் 12:30 மணி வரை உங்களுக்காக ஒளிபரப்பாகின்றது. இன்று சனிக்கிழமை, August 15 நம்முடைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக பக்தி பாடல்களை கண்டிப்பாக உங்களுக்காக தருவோம். இதோ நாங்கள் நம்முடைய நிகழ்ச்சியை விநாயகரை போற்றும் ஒரு பக்தி பாடலோடு, ஒரு திருப்புகழ் பாடலோடு தொடங்குகின்றோம்.

விநாயகரை போற்றும் ஒரு திருப்புகழ் பாடல் இது. அடுத்த பாடல் ஒரு கந்தார் அலங்காரம். விளக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மென்மை குன்றா மற்றும் எங்கள் குகா என்னும் பாடலுக்கு குரல் தருபவர் நம்முடைய அருணகிரி செல்வர் மகேந்திரன் பாலகிருஷ்ணன் அவர்கள். மேலும் இன்று சனிக்கிழமை நம்முடைய நாட்டில் ஒரு பொது விடுமுறை நாள். நீங்கள் அனைவரும் வீட்டில் இருக்கின்றீர்களா அல்லது தனிப்பாடத்துக்கு போய் வந்து கொண்டிருக்கின்றீர்களா? நம்முடைய AM2 வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என நம்புகின்றோம். 819 கிலோஹர்ட்ஸ் மத்திய அலைகளில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் என்னோடு கலந்து கொண்டு கண்டிப்பாக இந்த எண்ணில் 4028085 என்ற எண்ணில் நீங்கள் அழைத்து உங்களுடைய பிடித்தமான பாடலை அல்லது நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்பதை பற்றி நீங்கள் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம்.

குழந்தைகளே, முருகன் எப்படி இருக்கின்றார்? எப்பொழுதும் அவர் அருளும் அழகான மற்றும் எங்களுக்கு அருகில் இருக்கின்றார். எப்பொழுதும் நம்முடைய இதயத்தில் எங்களுடன் இருக்கின்றார். நம்முடைய குகா எப்போதும் கேட்கும், எப்போதும் புன்னகையோடு எப்போதும் வழிகாட்டும். எங்கள் குகா எப்போதும் எங்களுள்ளே எப்போதும் உன்னதமான எப்போதும் உண்மையாக இருக்கின்றார். எங்கள் குகா எப்போதும் படைத்தும் எப்போதும் அழித்தும் எப்போதும் அழைக்கும். எங்கள் குகா எப்போதும் சுற்றி எப்போதும் இனிமை எப்போதும் இளமை எப்போதும் சொந்தம். எங்கள் குகா எப்போதும் அன்னை எப்போதும் தந்தை எப்போதும் எங்கள் குரு தெய்வம். எங்கள் குகா எப்போதும் மலை குரு எங்களுடைய மனதில் இருக்கின்றவர், மங்களமாக இருக்கின்றவர் எங்கள் குகா. அடுத்த பாடல் நம்முடைய உள்ளூர் கலைஞர் அனே தேவராஜ் முத்துசாமி குரலில் நீங்கள் அம்மனை போற்றும் இந்த பக்தி பாடலை கேட்கலாம்.

அம்மா ஆதி பராசக்திக்கு ஓம் சக்தி. உலை வரும் ஒருவரை போற்றி போற்றியே உமை சிவை அம்பிகை போற்றி போற்றி. அடுத்த பாடல் நீங்கள் அம்மனை போற்றும் பக்தி பாடலை கேட்டீர்கள். இனி இடம்பெறுவது சிவபெருமானை போற்றும் பக்தி பாடல். உண்ணாமுலை உமையாலோடும் இந்த தேவார பாடலை நீங்கள் கேட்கலாம். இந்த தேவாரம் வந்து திருவண்ணாமலையில் வீற்றிருந்தருளும் உண்ணாமுலையார் மற்றும் அண்ணாமலையாரை போற்றும் இந்த தேவார பாடலை நீங்கள் கேட்கலாம்.

அன்பு சிறுவர்களே, நீங்கள் உண்ணாமுலை உமையாளொடும் என்னும் தேவார பாடலை கேட்டீர்கள். இனி நம்முடைய பக்தி பாடல் வரிசையில் கடைசி பக்தி பாடல் கண்ணனை போற்றும். இந்த என்ன வந்தாலும் கண்ணன் பாடலை நீங்கள் கேட்கலாம்.

0: ப்ரெஷஸ்
1: சிறுவர் நேரம் சிறுவர் நேரம்
0: சிறுவர்களே, நீங்கள் பக்தி பாடல்களை கேட்டீர்கள். இனி இடம்பெறுவது உங்களுக்கு. இன்று ஆகஸ்ட் மாதம் 15 தேதி, அதாவது இந்திய நாட்டின் உடைய விடுதலை நாள் விழா. அதனால்தான் இதனை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்காக பாடல்களை அளித்து இருக்கின்றோம். நீங்கள் நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியை 12:30 கேட்கலாம். இந்திய நாடு வந்து ஆகஸ்ட் மாதம் 15 தேதி 1947 பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது. டில்லியில் உள்ள செங்கோட்டையில் பிரமதர் தேசிய கொடியை ஏற்றி நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்துவார். மேலும் சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளை இந்நாளில் நாடு முழுவதும் நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்தப்படுகிறது.

நாடே எங்கள் நாடே நாங்கள் வந்து உங்களுக்காக இந்திய நாட்டினுடைய விடுதலை நாளை முன்னிட்டு பாடல்களை பற்று பாடல்களை நாங்கள் அளித்து இருக்கின்றோம். இதோ ஏஆர் ரஹ்மான், உதயநிதின், ஸ்டாலின், வடிவேலு, மாரி செல்வராஜ் இயற்றிய பாடிய பாடலை கொடி பறக்கிற காலம். இந்த பாடலை உங்களுக்காக தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய தமிழ் நாட்டில் வாழ்கின்ற அத்தனை இந்தியக்காரர்களுக்கு நம் சார்பிலும், நிலையத்தார் சார்பிலும், மற்றும் நம்முடைய மொரீஷியஸ் நாட்டின் சார்பிலும், நாட்டு மக்கள் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பல. உங்களுடைய ஏனென்றால் ஏன் நம்முடைய நிகழ்ச்சியில் இந்த பாடல்களை நாங்கள் அடுத்து இருக்கின்றோம். நம்முடைய தாத்தா பாட்டி, நம்முடைய முன்னோர்கள் அங்கிலிருந்தான் மொரீஷியஸ் நாட்டுக்கு வந்து குடியேறினார்கள் இல்லையா? அதனால்தான் இந்த பாடல்களை அளித்து நம்முடைய தாத்தா பாட்டியை நாங்கள் வந்து ஞாபகப்படுத்தி இருக்கின்றோம்.

நம்முடைய கடைசி நாட்டுப்பற்று பாடல் பாரதம் வாடியவே என்னும் பாடல்.

அன்பு சிறுவர்களே, மணி சரியாக 11:30 ஆகிறது. இன்னும் 30 நிமிடத்தில் நீங்கள் சிறுவர்களே போற்றும் பக்தி பாடல்களை அல்லது திரைப்பட மெலிசை பாடல்களை நீங்கள் கேட்கலாம். இனி இடம்பெறுவது உங்களுக்காக, இதோ சிறுவர்களுக்காக பாடல்கள்.

கொண்டை பார் சிவப்பு அது சிவப்பு அங்கு கரையும் அந்த காகமோ கருப்பு அது கருப்பு பசுமையான செடிகள் பார் பச்சை இது பச்சை அதில் பூத்திருக்கும் பூக்களோ மஞ்சள் இது மஞ்சள்

0: இங்கே வானவில்லும் தோன்றுது பார் ஆஹா வர்ண ஜாலம்
1: தொடர்ந்து வருவது இன்னொரு பாடல்
2: ஹே

0: ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏழு எட்டு
1: நீ ஆற மறந்துட்ட
0: இந்த எண்களை ஞாபகம் வச்சுக்க ஒரு ஈஸியான வழி இருக்கா
1: இருக்கே நான் உனக்கு சொல்றேன்

சிறுவர்கள் உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய ஔவையார் அதாவது ஔவை பாட்டி பல நீதி நூல்களை எழுதியிருக்கின்றார். அத்திச்சூதி, குன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை என்னும் பல நூல்களை எழுதியிருக்கின்றார். நம்முடைய அத்திச்சூதி எப்படி இருக்கிறது? அகர வரிசையில் உள்ளது. அகர வரிசை என்பது என்ன? அ தொடங்கும் பாடல், ஆ தொடங்கும் பாடல், அடுத்து இ இ உ உ. எப்படி? அ அறம் செய்ய விரும்பு, ஆ ஆறுவது சினம், இ இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உ உடையது விளம்பேல், ஊ ஊக்கமது கைவிடேல், ஏ என்னெழுத்து இகழேல், ஏ ஏற்பது இகழ்ச்சி, ஐ ஐயமிட்டு உன், ஓ ஒப்புரவு ஒழுகு, ஓ ஓதுவது ஒழியேல், ஔ அவ்வியம் பேசேல் என்பது இந்த பன்னிரண்டு உயிர் எழுத்துக்களோடு தொடங்கு இருக்கின்றார் அவருடைய நீதி பாடல்கள். சரி, நீங்கள் வந்து தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியை கேட்கலாம்.

அன்பு சிறுவர்களே, நாங்கள் வந்து நாட்டுப்பற்று என்பது என்ன? அது நம் நாட்டை நேசிப்பதும் நாட்டின் வளர்ச்சிக்கும் நன்மைக்கும் பங்களிப்பு பதும் ஆகும். நாம் குழந்தைகளாக இருக்கும் போதே நாட்டுப்பற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் நமது நாட்டையும் மக்களையும் நேசிக்க கற்றுக்கொள்கிறோம். நாட்டின் சட்டங்களையும் விதிகளையும் மதிக்கிறோம். சுற்றுச்சூழலை பாதுகாத்து தூய்மையாக வைத்திருக்கின்றோம். பிறருக்கு உதவும் நல்ல குடிமக்களாக வளர்கிறோம். எதிர்காலத்தில் நாட்டின் வளர்ச்சிக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை செய்ய முடியும். சுருக்கமாக, குழந்தைகளிடம் நாட்டுப்பற்று வளர்ந்தால் அவர்கள் பொறுப்புள்ள நல்ல குடிமக்களாக வளர்ந்து நாட்டின் எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்க உதவுவார்கள்.

அன்பு சிறுவர்களே, நீங்கள் சிறுவர்களுக்கு பாடலை கேட்டீர்கள். இது ரேடியோ மொரீஷியஸ், அதாவது மொரீஷியஸ் வானொலி 2 நீங்கள் கேட்டு கொண்டிருக்கின்றீர்கள். மற்றும் நம்முடைய நிகழ்ச்சி இன்னும் கால் மணி நேரத்தில் நிறைவு பெறும். இப்பொழுது உங்களுக்காக திரைப்பட மெல்லிசை பாடல்களை நாங்கள் அன்புடன் தருகிறோம். முதலில் தங்கப்பூவே, மெட்ராசி திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள தங்கப்பூவே, வீரராஜா வீரா மற்றும் விசில் போடு கோ திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த பாடல்களை நாங்கள் உங்களுக்காக அன்புடன் தருகின்றோம். மேலும் நம்முடைய இன்றைய தமிழ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறவுள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றி. அடுத்த வாரம் இதே நேரத்தில் இதே வானொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்கள் இன்றைய சனிக்கிழமை இனிதாக அமையட்டும் என வாழ்த்துகின்றோம். நாளைய ஞாயிற்றுக்கிழமையிலும் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருப்பீர்கள் என நம்புகின்றோம். மற்றும் திங்கட்கிழமை பள்ளி ஆரம்பம், நம்முடைய 3 தவணைக்கு பள்ளி ஆரம்பம். அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து சிறுவர்களுக்கும் என் சார்பிலும் நீயத்தார் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல.

0: பட்டுமா கேம்பெயின் தான் திறக்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமா
1: ஏய் ஒரு நிமிஷம் நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்
1: ஷாம்பெயினா என் காதல் கேம்பெயின் கேட்டது
0: மப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும் கரெக்டாக கேளு ஸ்டார்ட் மியூசிக்

தரி சக்க தரி தாம் கிடுதுக்கு தரி கிடுதோம் சென்ன சென்ன குக்கும் தரி தாம் கிடுதுக்கு தரி கிடுதோம் தரி தண்ண த ஜண்ணு த திமி த தரி த தாம் தண்ண த தாம் ஜண்ணு த தாம் தரி த தண்ண த த ஜண்ணு த கிடுதி

கிட்டதும் தாம் தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட

0: This is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamu alaikum.
3: Kimchi Mauritius.
4: Namaskar.
5: Shatrandariki Hrudaya Purvaka Namaskaram.
6: Ungal anaivarukkum Vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
9: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரு வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2

19 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 8:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் அம்மனை போற்றும் பாடல்களும் சிறப்பு செய்திகளும் மற்றும் இன்னிசை பாடல்களும் தொகுத்து வழங்கப்படும். வானொலி அன்பர்களை, நம் நிகழ்ச்சியை மூகாம்பிகை தாயையே போற்றி தொடங்கலாம்.

வானுடைய அன்பர்களே, இந்த ஆடி மாதத்தில் நாங்கள் அம்மனை மனமாற தொழுகின்றோம் அல்லவா? அம்மன் எப்பொழுதும் நமக்கு ஜெயம் தருவார், ஆற்றல் தருவார், கல்வியும் செல்வத்தையும் தரும் அன்னையே, இதோ ஜெயமென்றும் தருவாய் அம்மா.

மருளி அன்பர்களே, அம்மன் என்பவர் சக்தியை கொண்ட தாய். இதோ அம்மா அம்மா ஓம் சக்தி என்னும் பாடலை கேட்போம்.

வானொலி அன்பர்களை, அடுத்து வருவது இன்னிசை பாடல்கள். நிழலினை நிஜமும் இதோ விஜய் யேசுதாஸின் குரலில்.

வருடைய அன்பர்களே, உங்களுக்கு பிடித்த இந்த பாடல் வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கிய இந்த படத்தை நெருப்பு கூத்தடிக்குது என்னும் பாடலை உங்களுக்கு தருகின்றோம்.